0: محمد கதாநாயக உல்சாகியாய உம்மு குல்சூம் ஓன் யுவர் மார்க் கெட் செட் ஈகோ பாடுறது
1: பாடில்ல
0: அதே பிரேமிகளுக்கு பாடில்ல.

மழையோட்டம் வதனத்தில் மழவில்லின் தேரோட்டம் ஹயத்தில பொழும் பாஷ்ப சமுத்திரம் வதனத்தில் மழவில்லின் தேரோட்டம் தேஜனி.